438.6 மீட்டர், 684 கிலோஹெட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 21 நாள், ஆகஸ்ட் மாதம் 6 தேதி வியாழக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு.

இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம் மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒளி உலாவரும். குரலமுதம் அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பொருள் பின்னால் பார்த்து என்று எண்ணாமல் அறத்தை நாள்தோறும் செய்ய வேண்டும். அதுவே உடம்பிலிருந்து உயிர் நீங்கும் காலத்து அழியாத துணையாய் இருக்கும். மீண்டும் குரல் அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. குரல் எண் 36, அதிகாரம் அறன் வலியுறுத்தல்.

வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் தெரிவிக்கிறது.

0: எமி பம்புகா நாளை காலை 6:15 மணிக்கு சுராஸ்தீப் பயணிக்கும். பின்னர் 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எமி பேரட்டாங் நாளை காலை 11 மணிக்கு சஹித்தீப் பயணிக்கும். பின்னர் பிற்பகல் 1 மணிக்கு சுராஸ்தீப் செல்லும். அடுத்ததாக பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ரங்கத் நாளை காலை 11:30 மணிக்கு சுராஸ்தீப் பயணிக்கும். பிற்பகல் 2 மணிக்கு சஹித்தீப் செல்லும். மாலை 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஹட்பே நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு சஹித்தீப் பயணிக்கும். மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை மாலை 5 மணிக்கு சுராஸ்தீப் பயணிக்கும். 8ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு சஹித்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். நேயர்களே, தகவல் நேரம் கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள், இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து ஃபீனிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எமிஸ் டைட் ஐலாண்ட் நாளை காலை 6 மணிக்கு சுராஸ்தீப் மற்றும் லாங் ஐலாண்ட் வழியாக ரங்கத் செல்லும். பின்னர் நண்பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எமி ராணி லக்ஷ்மி நாளை காலை 6:15 மணிக்கு சஹித்தீப் பயணிக்கும். பின்னர் காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

ஸ்ரீ விஜயபுரம் ஜிபி பந்த் அரசு மருத்துவமனை இணை பேராசிரியர் டாக்டர் சத்யா ஜெகதீஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம்.

0: வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சிநேகிதி ரேவிகீஸ்வரி.
1: ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலக தாய்ப்பால் வாரம் அனுசரிக்கப்படுகிறது. உலக தாய்ப்பால் வாரம் ஏன் அனுசரிக்கப்படுகிறது? இதோடைய முக்கியத்துவம் என்ன? மற்ற உயிரினங்களை விட பாலூட்டிகள் வந்து அதோடைய தாயை தான் நம்பி பிறக்குது. மனித இனமும் அப்படித்தான். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம், அமிர்தம். தாய்ப்பாலின் முக்கியத்துவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கா?
0: தாய்ப்பாலின் அவசியம் தான் என்ன? தாய்ப்பால் ஏன் புகட்ட வேண்டும்? இப்படி பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு விடை அளிக்கிறதுக்காக
1: நம்ம நிலையத்திற்கு வருகை புரிந்திருக்கும் டாக்டரை வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் மேடம்.
1: தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம் பத்தி மக்கள் வந்து தெரிஞ்சிருக்காங்களா? தாய்ப்பால் வாரம் ஏன் நம்ம ஒவ்வொரு வருடமும் வந்து கொண்டாடணும், அதை பத்தி சொல்லுங்க.
2: தாய்ப்பால்ங்கிறது குழந்தைக்கு முத முதல்ல கிடைக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்புக்கான ஒரு ஆரோக்கியமான உணவுன்னு கூட சொல்லலாம். அது கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா தாய்ப்பால்ங்கிறது குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு, அவங்களுடைய எதிர்காலத்துக்கு இதுதான் ஆரம்பம். முத முதல்ல கொடுக்கற அந்த தாய்ப்பால் தான் அந்த குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு தன்மை அவங்க வாழ்க்கை ஃபுல்லா இருக்க போறது. சோ அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. எல்லாரும் கண்டிப்பா கொடுக்கணும்னு நாங்க மகப்பேறு டாக்டரா இருக்கட்டும், குழந்தைங்க டாக்டரா இருக்கட்டும், எல்லாருமே நாங்க அதை வலியுறுத்தி சொல்றோம். ஆனாலும் இன்னும் நிறைய பேர் அது வந்து அதோடைய முக்கியத்துவம் நிறைய பேருக்கு தெரியல. அந்த மொத பாலுங்கிறது கொலஸ்ட்ரம் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதுதான் இப்ப இந்த வருஷத்தோட எல்லாரும் சொல்றதும் கூட ஃபர்ஸ்ட் வேக்சின் சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்புக்காக நிறைய தடுப்பூசிகள் போடுறோம். அதுக்கு முன்னாடி எல்லா தாய்மார்களால கொடுக்கக்கூடிய ஒண்ணுங்கிறது அந்த கொலஸ்ட்ரம்ங்கிறது. ஸோ கண்டிப்பா அது குழந்தைங்களுக்கு கிடைக்கணும். கொலஸ்ட்ரம் மட்டும் கிடையாது, அவங்களுடைய மொத 6 மாசத்துக்கு எல்லா குழந்தைகளுக்கும் தாய்ப்பால்ங்கிறது தாய்மார்கள் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
1: ஓகே, அதாவது தாய் வந்து ஈன்றெடுத்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய முதல் கிஃப்ட் அப்படின்னே வந்து தாய்ப்பால சொல்லலாம். இப்போ சில மூட நம்பிக்கைகள்லாம் வந்து இருக்கு. அதாவது அந்த சீம்பால்னு சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ரம் வந்து அது வந்து கெட்டு போன பால், அது மஞ்சள் கலர்ல இருக்கும், அது வந்து குழந்தைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கூட அதை வந்து வெளியில விட்டுட்டு ஒயிட் கலர்ல மில்க் வந்த பிறகுதான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மூட நம்பிக்கை இருக்கு. அது இன்னும் எக்ஸிஸ்டா இருக்கா? அது எவ்வளவு தவறானது? தவறானது தானா? எவ்வளவு தவறானது அதை சொல்லுங்க.
2: கண்டிப்பா அது தவறானதா? ஏன்னா கொலஸ்ட்ரம் சொல்றது அந்த மஞ்சள் கலர்ல இருக்கிற அந்த சீம்பால்ங்கிறதுலதான் அறிவியல் பூர்வமா சொல்ல போனா நிறைய நோய் எதிர்ப்பு தன்மைகளான உடம்புல என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே அந்த மொத இருக்கிற அந்த 2-3 டிராப்ஸா இருக்கட்டும், 2-3 எம்எல் ரெண்டு 3 எம்எல் இருக்கட்டும், அத்தனையில எல்லாமே அதுலதான் இருக்கு. ஸோ அதை யாருமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ஆக்சுவலா நம்ம சொல்லுவோம் லிக்விட் கோல்டு. எப்படி நம்ம ஒரு தங்கம் எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த லிக்விடுங்கிற அந்த திரவமான தங்கம் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா தாய்ப்பாலே எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லுவோம். அந்த சீம்பால் கொடுக்கறதுக்கான மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு தன்மை தான். பிளஸ் அது நம்ம அது கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு பின்னாடி ஆக்சுவலா நிறைய நோய்களை தடுக்க முடியும். குழந்தைங்களுக்கு சுகர் வராது, குழந்தைங்களுக்கு வந்து ஆஸ்மா பிரச்சனை, வீசிங் பிரச்சனை, வயிற்றுப்போக்கு அதெல்லாம் வராது. எல்லாத்துக்குமே முக்கியமானது அதுதான். நம்ம வேக்சின் போடுறது செகண்ட், பட் ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது கொலஸ்ட்ரம். அது ரொம்ப முக்கியமானது.
1: இப்போ அதாவது கோல்டன் லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. கோல்டன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நினைவுக்கு வருது கோல்டன் அவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதாவது குழந்தை பிறந்த பிறகு அந்த கோல்டன் அவர் ஃபார் பேபி அண்ட் மதர் அப்படின்றது என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
2: ஆக்சுவலா நம்ம எல்லாருமே சொல்றது என்னன்னா, குழந்தை பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ள அம்மா வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறது குழந்தைக்கும் நல்லது அம்மாவுக்கும் நல்லது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அம்மா ஆக்சுவலா குழந்தை டெலிவரி ஆன உடனே நிறைய ரத்தப்போக்கு ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம குழந்தைக்கு உடனே தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க உடம்புல சில ஹார்மோன்ஸ் உருவாகும், அதனால அம்மாவோட ரத்தப்போக்கு கம்மியாகும்.
1: வெரி குட்.
2: அதனாலதான் ஒன்னு அம்மாவுக்கு நல்லது, ரெண்டாவது குழந்தைக்கு. ஏன்னா குழந்தை எந்த அளவுக்கு தாய்ப்பால் நம்ம அதிகம் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு குழந்தை வந்து அம்மா கூட அந்த பாண்டிங் வந்து அதிகமாகும். அது ஆக்சுவலா அம்மாவுக்கு ஒரு நல்ல உணர்வு உற்படுத்தும். ரொம்ப நேரமா வழியில இருந்துட்டு அழுதுட்டு அப்படி டெலிவரி ஆவாங்க, அந்த டைம்ல அந்த குழந்தை நம்ம வந்து குழந்தைக்கு இமிடியேட்டா நம்ம தாய்ப்பால் கொடுக்கும்போது அம்மாவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்.
1: அந்த வலி மறந்து அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீல வந்து அந்த ஹார்மோன் கொடுக்குது.
2: ஆமா, ஆக்சுவலா இப்ப நிறைய பேருக்கு சொல்லுவாங்க போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த 9 மாசம் கடந்து கடைசியில

0: அந்த ஒரு நாளோ ரெண்டு நாளோ வழியில இருந்து நம்ம
1: ம்
0: டெலிவரி பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும்போது அம்மாவோட மனநிலை வந்து
1: ம்
0: டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ம் ம்
0: பட் நம்ம அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது
1: ம்
0: அது அம்மாவோட மனநிலையை தூண்டுதும், அதனால அவங்களுக்கு டிப்ரெஷன் வராமல் இருக்கும்,
1: ம் ம் ம்
0: நிறைய சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கும்.
1: ம் ம்
0: குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா
1: ம்
0: முடிஞ்ச அளவுக்கு நம்ம தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கும்போது
1: ம்
0: குழந்தைக்கு வர இன்ஃபெக்ஷன்ஸ் கூட கம்மியாகும். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது எந்தெந்த குழந்தைங்கெல்லாம் தாய்ப்பால் கொடுத்துருக்காங்களோ அந்த குழந்தைங்களுக்கு ஃபியூச்சரில் பார்த்தா உடல் பருமன் விலை கம்மியாகுது, சுகர் கம்மியாக இருக்குது,
1: ம்
0: அவங்களுக்கு ஹார்ட் தொந்தரவு கம்மியாக இருக்குது.
1: ம்
0: இதெல்லாம் இப்போ அறிவியல் பூர்வமாக நிறைய பேர் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தாய்ப்பால் வந்து நம்ம இனிஷியல்லேருந்து அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்காவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து டாக்டர்ஸ்ங்க சொல்கிறோம்.
1: ஓகே. இப்போ டாக்டர், நார்மல் டெலிவரி இருக்கு, அதே மாதிரி சி செக்ஷனும் பண்றாங்க இல்லையா? அப்போ ரெண்டு தாய்க்குமே வந்து வேறுபாடு இருக்கு. இப்ப நார்மல் டெலிவரி பண்றவங்க கொஞ்சம் நேரத்திலேயே வந்து கான்சியஸ் ஆயிடுவாங்க, சி செக்ஷன்ல இருக்கவங்க மயக்கத்துல இருப்பாங்க, கான்சியஸ்ல ஆகாம இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது இல்லையா, அஸ் எ கைனகாலஜிஸ்டா நீங்க எப்படி வந்து அதை கைட் பண்றீங்க? அந்த 1 ஹவருக்குள்ள அந்த குழந்தைக்கு அந்த கோல்டன் ஹவருக்குள்ளேயே வந்து குழந்தைக்கு பால் புகட்டணும் அப்படிங்கறத எப்படி வந்து நடைமுறைப்படுத்துறீங்க, அதை சொல்லுங்க.
0: இப்போதைக்கு சிசேரியன் பண்றவங்க எல்லாருக்குமே இடுப்புக்கு கீழே தான் அவங்களுக்கு உணர்வு இல்லாம இருக்குமே ஒழிய 1 ஹவர்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து கைனகாலஜிஸ்ட் மகப்பேறு மருத்துவர் மட்டும் இல்லை, குழந்தைங்க டாக்டரும் இல்லை, மயக்க டாக்டரும் வந்து அதை வலியுறுத்துறாங்க. ஏன்னா அதோட நன்மைகள் நிறைய இருக்கிறதுனால. ஸோ மயக்க டாக்டருமே அவங்க தான் மயக்கம் கொடுப்பாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது, அவங்களுமே அம்மாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த முழு மயக்கத்தை கொடுக்க மாட்டாங்க. வலியா இருந்தாலுமே கொஞ்ச நேரம் பொறுத்துக்குவாங்க. குழந்தை டெலிவரி ஆகுற வரைக்கும் எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு மயக்க மருந்து கொடுக்க மாட்டாங்க. குழந்தைய அம்மா பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப வலி இருக்கு, அவங்களை தூங்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மருந்து கொடுப்பாங்களே ஒழிய 99% அம்மாவுக்கும் நினைவு இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணும்போது. அவங்க நினைவா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வலியோட உணர்வு இருக்காது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே நாங்கள் சிசேரியன் பண்ணுவோம். அப்போ நம்ம டெலிவரி பண்ண உடனே குழந்தைங்க டாக்டரை பார்த்துட்டு இமீடியட்டாக குழந்தைய உள்ளே கூட்டிகிட்டு வந்து அம்மாவுக்கு காமிச்சிட்டு அப்புறம் ஃபீடிங்கும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துலையே அட்லீஸ்ட் குழந்தை வந்து அந்த இடத்துல கொஞ்சமாவது அந்த நக்கி பார்க்கறது, கொஞ்சம் சப்பி பார்க்கறது, அது பண்ணா கூட போதுமானதா இருக்கும். சோ அதுக்கப்புறமா அம்மா கொஞ்சம் நல்லா ஆனதுக்கு அப்புறமா நம்ம மீறுபடியும் கொண்டு வந்து 4 மணி நேரத்துக்குள்ள ஃபீட் பண்ணி குடுக்கறோம். சோ இப்படிதான் நாங்க ஃபாலோ பண்றோம். முடியாத பட்சங்களுக்கு தான் முழு மயக்கம் கொடுக்கறது, 99% முதுகு தண்ணில ஊசி போட்டு தான் பண்றோம்.
1: இப்போ குழந்தை பிறந்த உடனே சில குழந்தைங்க பார்த்தோம்னா வந்து உடனே அழுதுருவாங்க, சில குழந்தைங்க பார்த்தோம்னா டக்குன்னு அழமாட்டாங்க. ஸோ இந்த வேறுபாடு இருக்கு இல்லையா, உடனே அழுகுற குழந்தை வந்து நார்மலா ஆயிடுறாங்க, பால் குட்டும் போது ஈஸியா சக் பண்ணி பால் குடிக்கணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் நேச்சுரலா வந்துடுது. இப்போ உடனே அழாத குழந்தைங்க பிறக்கும் போதே ஏதோ ஒரு வேறுபாடோட நார்மலா இல்லாம அப்நார்மலா இருக்கக்கூடிய குழந்தைங்க இருப்பாங்கல்ல, இப்படி இருக்கிற குழந்தைங்க வந்து மதர் ஃபீட் பண்ணும் போது பால் குடிக்கணும் அப்படின்ற உணர்வெல்லாம் இருக்குமா? இந்த டிஃபிகல்ட்டி இருக்கும் போது அதை எப்படி மேனேஜ் பண்றீங்க, அதை சொல்லுங்க.
0: ஆக்சுவலா வந்து குழந்தைங்க ஃபீட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல குழந்தை உடனே அழல டெலிவரி ஆனதுக்கு அப்புறம், அந்த மாதிரி குழந்தைங்க மோஸ்டா குழந்தைங்க டாக்டர் வந்து சில ஸ்டெப்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பின்னாடி முதுகுல தொடைக்கிறது, குழந்தைக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணி குழந்தை அழுதுடுச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. சோ அம்மா கிட்டே திரும்ப கொடுத்துருவாங்க, அம்மா ஃபீட் பண்ணிடுவாங்க. குழந்தை சுத்தமாவே அளவே இல்லை, மூச்சுக்கு கஷ்டப்படுது, மூச்சு வாங்குது, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல குழந்தைய ஐசியு, குழந்தைங்களுக்கான பச்சிளம் குழந்தைங்களுக்கான ஐசியு வந்து கொண்டு போவாங்க. அங்க அதுலயும் நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் லெவல்ல குழந்தைங்களை வைப்பாங்க. சில இடத்துல குழந்தைங்க அங்க போனாலும் நார்மல் காத்துல தான் இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி இருக்கும், சில பேருக்கு மிஷின்ல போடுற மாதிரி இருக்கும். அது எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன குறைபாடுங்கிறத பொறுத்து அது குழந்தைங்க டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ அந்த குழந்தை ஆக்சிஜன் ரொம்ப தேவைப்பட மாதிரி இருக்குன்னா அந்த குழந்தைக்கு நம்ம கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்க முடியாது, அதுக்கு அவங்க ட்ரிப்ஸ் மாதிரி நரம்புல போடுவாங்க. குழந்தை கொஞ்சம் ரூம்ல இருக்கு, ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டெலிவரி டைம்ல ஏதாவது பிரச்சனை ஆகி குழந்தை அழலை அந்த மாதிரி இருக்கிறதுக்கு குழந்தை முதல்ல அது வாயை திறக்குதா, குழந்தை சப்ப ட்ரை பண்ணுதா, கை கால்லாம் அசைக்குதா, வேணுங்கிற அந்த நம்ம சொல்லுவோம் கியூன்னு சொல்லுவாங்க, அதுக்கு தோன்றுதல் இருக்குதான்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா அது எது
1: குடிக்கணும் அப்படிங்கிற உணர்வு
0: அந்த குழந்தை ஆக்சுவலா அது கொஞ்சம் சில சயின்ஸ் மாதிரி காட்டும். அதாவது குழந்தை வந்து ஒரு சைடா திருப்பி நாக்க சப் பண்றது, இல்ல கைய கொண்டு போய் வாயில வச்சு சப் பண்றது, அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து பசி எடுக்குது அப்படிங்கறது அழுகிறதுக்கு. யூஸ்வலா நம்ம அழுதாதான் குழந்தைக்கு பசி எடுக்குதுன்னு நினைப்போம், அப்படி கிடையாது. குழந்தை சில நேரத்துல கையை நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணும், சில நேரத்துல குழந்தை வாயில கை வைக்கும். இந்த

0: மாதிரி சின்ன சின்ன க்ளூ கூட வந்து குழந்தைக்கு பசி எடுக்குது. இப்போ நம்ம கையை விரல வாயில் வச்சோம்னா அது சப்ப ட்ரை பண்ணும். இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு நல்ல நரம்பு மண்டலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணோம்னா அது செரிமானம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த சயின்ஸ்லாம் இல்லாத குழந்தைங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணும்போது அது குழந்தை சரியாக முழுங்காது. நம்ம வாய்க்குள்ளே பால் வச்சாலும் அந்த பாப்பா முழுங்கினாதான் வயிற்றுக்குள்ளே போகும். அது போகாமல் நம்ம வாய்க்குள்ளே பால் ஊற்றுறதுல பிரயோஜனமே கிடையாது. வாயில் வச்சதுக்கப்புறம் கரெக்டாக உணவு குழாய்க்குள்ளே போனாதான் வயிற்றுக்குள்ளே போகும். ஸோ அந்த பட்சத்தில் குழந்தை முதல்ல அந்த சக்கிங் ரிஃப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வாயில் இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அதை ஃபீட் பண்ணலாம். இது வந்து சக்கிங் இருக்கிற குழந்தைங்களுக்கு. இல்லாத குழந்தைங்களா இருந்தது அப்படின்னா நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்சர்வ் பண்ணிட்டு இந்த குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலை டைரெக்டாக கொடுக்க முடியாது, சில நேரத்தில் நம்ம பம்ப் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லுவோம். ஏன்னா எப்படியாவது அந்த முதல் சீம்பாலுங்கிறது குழந்தைக்குள்ளே போகணும்னு எல்லா மருத்துவர்களுமே ஆதரிக்கிறோம். ஸோ என்ன பண்ணுவோன்னா அந்த குழந்தை கிடைக்கலனா கூட அம்மாக்கிட்டேருந்து பம்ப் பண்ணி அது ஒரு 1 or 2 ட்ராப்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வாயில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம்.
1: அதன் மூலமாக கூட அந்த குழந்தைக்கு குணமாகறதுக்கான சக்தி நிறைய கிடைக்கலாம்.
0: கரெக்ட்.
1: ஓகே. இப்போ 9 மாதமும் கம்ப்ளீட் பண்ணி பிறக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்க. சில காம்ப்ளிகேஷன்னாலேயோ அல்ல வேற ஏதாவது காரணத்தினாலேயோ குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களும் இருக்கிறாங்க. இதுல 2 கேள்வி இருக்கு டாக்டர். அதாவது ஒன்று வந்து குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு செக் பண்ணணும், பால் குடிக்கணும் அப்படின்ற அந்த சயின்ஸ் இப்போ நீங்கள் சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. அம்மா சைடில் பார்க்கும்போது குறை பிரசவத்தில் குழந்தை பிறந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து பால் சுரக்குமா? இந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்லுங்க.
0: ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கேள்வி, குழந்தைக்கு அந்த ரிஃப்ளெக்சஸ்லாம் இருக்குமா? இருக்கும். ஆனால் வந்து 9 மாசம் குழந்தைக்கு இருக்கிற அளவுக்கு இருக்காது.
1: ஓகே.
0: இப்போ
1: கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியா
0: இருக்கும்.
1: ஓகே.
0: சோ அது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு பொறுத்து மாறுபடும், வெயிட் எல்லாமே மாறும். சோ எவ்வளவு குழந்தையோட வெயிட், சோ 2 கிலோ பிறக்கலாம், 1.8 இல்ல 1.5 எவ்வளவு வேணாலும் வெயிட் இருக்கலாம். அந்த குழந்தை எப்போ அந்த சயின்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த சக் பண்ணா கை எப்படி ஒரு சைடா மூக்கு அந்த வாய் பக்கத்துல வச்சா குழந்தையோட வாய் அந்த பக்கம் திரும்பணும், வாய் நாக்கு கிட்ட வைக்கும் போது குழந்தை சப் பண்ணும். நம்ம வந்து அது குழந்தைங்க டாக்டர் பார்த்துட்டு சொல்லுவாங்க, அப்போதான் அதுக்கு டைரக்டாக தாய்ப்பாலில் தாயோட மாரோட கொடுத்து தாய்ப்பால் கொடுக்க முடியும். அப்படி இல்லாமல் சக்கிங் பண்ண முடியாத குழந்தைங்களுக்கு பட் முழுங்க முடியும், அப்போ நம்ம பாலாடையில் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக முழுங்கிறது ரிஃப்ளெக்ஸ் தான் ஃபஸ்ட்டு நிறைய இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து நம்ம ஆக்சுவலாக பாலாடையில் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அது முழுங்க கற்றுக்குவோம். முழுங்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா அதை சக் பண்ணும். ஏன்னா பாலாடையில் கொடுக்கறது டைரெக்டாக எடுத்து வாயில் ஊற்றுறோம். ஸோ பாப்பா முழுங்கிறது மட்டும்தான் அதுக்கு வேலை. ஆனால் தாய்ப்பால் டைரெக்டாக கொடுக்கணும்னா பாப்பா வாயை வச்சு அம்மாவோடதுலேருந்து உறிஞ்சி அதுக்கப்புறம் அது முழுங்கணும். ஸோ 2 வேலை செய்யணும் குழந்தை. ஸோ முழுங்கிறது ஈஸி, வாய்க்குள்ள ஏதாவது வச்சா டக்குன்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காக முழுங்கிடும். ஆனால் அதை உரியறதுக்கான அந்த வளர்ச்சி குழந்தைகிட்ட இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறமா தான் டைரெக்டாக மதர்கிட்ட கொடுக்க முடியும். இல்லாட்டினா அது வரைக்கும் நம்ம வந்து பாலாடையில் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் குழந்தைக்கு அது வர வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம். ஏன்னா பாலாடையில் நம்ம 2 முறையாக கொடுக்கலாம். நீங்கள் இந்த வெயிட் பற்றி கேட்டதுனால ஐ மீன் குறைப்பிரசவத்தினால சொல்கிறேன், பாப்பா ஒருவேளை ரொம்ப குறைப்பிரசவத்தில் பிறந்திருந்தது அதுக்கு முழுங்க கூட முடியாத நிலைமையில இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு வாய் வழியாக டியூப் போட்டு குழந்தைங்களோட வயிற்றுக்குள்ளே போடுற மாதிரி. மெயினாக நம்மளோட நோக்கம் என்னன்னு பார்த்தா அந்த பால் பாப்பாவோட வயிற்றுக்குள்ளே போகணும்.
1: எப்படியாவது போகணும்.
0: வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா அவங்க உடம்புல இருக்க ரத்த நாளங்களுக்குள்ளே அது உள்ளே போயிடும்.
1: ஓகே.
0: ஸோ ஆட்டோமேட்டிக்காக குழந்தைக்கு இம்யூனிட்டி வந்துடும். நம்மளோட எய்ம் வந்து அது எப்படியாவது குழந்தைக்குள்ளே போகணும். ஸோ அது ஒன்று வாயில் வச்சு முழுங்கினா சரி, இல்லை டியூப்குள்ளே போட்டு உள்ளே வயிற்றுக்குள்ளே டைரெக்டாக வயிற்றுக்குள்ளே போட்டாலும் எப்படியாவது அதை கொடுக்கணுங்கிறது தான் எல்லா டாக்டரோடையுமே நோக்கம். ஸோ இது ரொம்ப குறைவாக இருக்குது குழந்தைங்களுக்கு. ஒருவேளை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா பாலாடையில் குறைப்பிரசவ குழந்தைங்களுக்காகவே ஆக்சுவலாக அந்த கங்காரு மதர் கேர்ன்னு சொல்லுவாங்க, குழந்தையோட உடம்பும் அம்மாவோட உடம்பும் படுற மாதிரி வச்சு அது மேலே ட்ரெஸ் பண்ணி சுற்றிடுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கான்டாக்ட் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தை சீக்கிரமாக அந்த ரிஃப்ளெக்சஸ்லாம் அதுக்கு வளர்ந்துடும்.
1: மூளை வளர்ச்சிக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு.
0: ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அதனால தான் நம்ம கண்டிப்பாக அம்மாவோட அது அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லா வாட்டியும் சொல்கிறோம் குறைப்பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்காக. அம்மாவுக்கு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பால் வரும். என்ன பிரச்சனைனா அம்மாவோட மென்டாலிட்டி, எனக்கு சீக்கிரமா பிறந்துச்சு எனக்கு வருமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா அப்பதான் அங்க பிரச்சனையே. ஏன்னா தாய்ப்பால் உருவாகிறதும் சரி அது வெளியில வர்றதுக்கும் சரி அம்மாவோட மனநிலை ரொம்ப ரொம்ப

0: அவசியம். அம்மா வந்து சந்தோஷமாக இருக்கணும், அம்மா வந்து காம்ஃபுல்லாக இருக்கணும், அம்மா வந்து வரும்னு நினைக்கணும், நினச்சா கண்டிப்பாக வரும். ஸோ ஒரே பிரசவத்தில் இருந்தாலும் அவங்க வந்து ஆரோக்கியமான உணவு எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக தாய்ப்பால் வரும்.
1: ஓகே, அதாவது அம்மாவுடைய மன உணர்வு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொன்னீங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்டா வந்து பார்க்கலாம் டாக்டர். ஏன் அப்படின்னாக்கா வந்து இந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கறதுக்கும் அம்மாவுடைய மனநிலைக்கும் வந்து மிகப்பெரிய தொடர்பு வந்து இருக்குது. இது வந்து அம்மா மட்டுமே டிசைட் பண்றது கிடையாது, அவங்களுடைய சூழ்நிலையும் வந்து இது டிசைட் பண்ணுது. சம்டைம்ஸ் வந்து எல்லா நேரமும் எல்லாருக்கும் நல்லபடியா எல்லாமே அமைஞ்சிருது இல்ல, கணவர் சரியில்லாம இருக்கலாம், இல்ல குடும்ப சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு சரி வராம இருக்கலாம். சோ வந்து அவங்களுடைய மனநிலை வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலை, சுபிக்ஷமான ஒரு மனநிலை, இல்ல ஒரு அமைதியான மனநிலை, குழந்தைய டேக் கேர் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய பிரைம் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வேற எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத அளவுக்கான ஒரு மனநிலை இருக்கும் பொழுது அந்த தாய்க்கு அந்த குழந்தைய மட்டுமே பார்க்கணும், அந்த குழந்தைக்கு என்ன பண்ணலாம், எப்படி இப்படிலாம் பண்ணா அந்த தாய்ப்பால் ஊட்ட முடியும், அந்த குழந்தையோட ஆரோக்கியத்தை பார்க்க முடியும் அப்படிங்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. சில சமயம் குழந்தைய பத்தி கூட யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கே பிரச்சனைகள் இருக்கும். உடல் ரீதியா அவங்க வந்து பல பிரச்சனைகளை தாண்டிதான் வந்து குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. பெற்று எடுத்த பிறகு பெரிய வேதனைகள் எல்லாம் அடைஞ்சுதான் அந்த குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ கூட இருக்கிறவங்க, கணவனாகட்டும், மாமியாராகட்டும், மாமனாராகட்டும், தாய் தந்தை, அவங்க யார் கூட இருக்கிறாங்களோ அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். ஏன்னா இப்ப நீங்க இவ்வளவு நேரம் வந்து குழந்தைக்கு தாய்ப்பால்ன்றது எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. நேர்களுக்கு நிச்சயமா அது வந்து அவ்வளவு புரிஞ்சிருக்கும். இப்போ கூட இருக்கிறவங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணணும், அதுக்கும் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம், அதை சொல்லுங்க.
0: கரெக்டாக கேட்டீங்க. ஆக்சுவலாக தாய்ப்பால் கொடுக்கறது அப்படிங்கிறது தாயோட வேலை மட்டும் கிடையாது, அந்த குழந்தை அந்த வீட்டுக்கு வந்திருக்கு, அந்த குழந்தைய வளர்க்கறது அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரோட பொறுப்பு.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க, தாயோட வேலை மட்டும் கிடையாது. ஆமா,
0: அது கண்டிப்பா. ஏன்னா அந்த தாய்ப்பால் கொடுக்கறது மூலியமா ஆக்சுவலாக சொல்ல போனா அந்த வீட்டுக்கு பொருளாதாரம் கம்மி ஆகுது. ஏன்னா இப்போ தாய் பால் கொடுக்கறப்போ அவங்க எக்ஸ்ட்ராவா எதுவுமே வாங்க தேவையில்லை,
1: பால் வாங்க
0: தேவையில்லை, மணி எதுக்கும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அம்மா எங்க வேணாலும் எங்க நீ எந்த இடத்துக்கு போனாலும், இன்டர் ஐலாண்டா சரி எங்க போனாலுமே தாய்ங்கிறவங்க கூட இருந்தா குழந்தைக்கு எங்க வேணாலும் ஃபீட் பண்ண முடியும். ஸோ அது என்ன சொல்லுவாங்க, மீல்ஸ் ஆன் ஹீல்ஸ், அதாவது எங்க போனாலும் அம்மா வந்து ஃபீட் பண்ணலாம். அந்த அளவுக்கு அம்மா ஃபீட் பண்ணணும்னா கூட இருக்கவங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். குடும்பத்தார்கள் மட்டும் இல்ல, ஒருவேளை அவங்க வேலைக்கு போற அம்மாவா இருந்தாங்கன்னா ஈவன் அவங்கள வச்சிருக்க அவங்க வேலைக்கு வச்சிருக்கவங்களுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அந்த குழந்தை நல்லபடியா வளர்றதுக்கு அஸ் அ சொசைட்டி சமூகமா நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் அந்த குழந்தை நல்லா வர முடியும். அதனால இது கண்டிப்பா தாயோட வேலை மட்டும் கிடையாது, மாமியாரோ மாமனாரோ ஹஸ்பண்டோ எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அந்த குழந்தைக்கு பிற்காலத்துல இந்த மாதிரி நோய்கள்லாம் வரக்கூடாது. அம்மா கூட எவ்வளோக்கு எவ்வளோ பாண்டிங்கா இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுடைய அந்த குழந்தையோட மனநிலையும் நல்லா இருக்கும். சோ தவறான வழிக்கு போகாத குழந்தையா இருப்பாங்க. ஒரு நல்ல குடிமகனை உருவாக்கணும்னு எந்த ஃபேமிலி நினைச்சாலும் அந்த ஃபேமிலி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்.
2: எப்போதும் இவன் இந்த பால் வாசனை, என்ன மொழி சிந்தி இவன் யோசனை.
3: என்ன நேயர்களே, நிகழ்ச்சி பாதியிலே முடிஞ்ச மாதிரி இருக்கா? இது பகுதி ஒன்னுதான். இந்த நிகழ்ச்சியுடைய தொடர்ச்சியை நாளையும் கேட்கலாம் இதே துவக்க நேரத்தில். நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ விஜயபுரம் ஜிபி பந்த் அரசு மருத்துவமனை இணை பேராசிரியர் டாக்டர் சத்யா ஜெகதீஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள்.

நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களுடன் சத்யபாமா. வணக்கம் நேயர்களே.